குருபின் கூறந்தார், குருபின் சமஜ நயாவ, குருபின் சுரத் ந சித், குருபின் முக்த ந பாவ, குரு கர் சச்ச பிச்சார், குரு